உண்மையிலேயே தேவனங்களோடு கூட இருக்கும் வரையும் நாங்கள் யாருக்கும் அஞ்சு விட தேவையில்லை. தேவனங்களுக்கு பெலனும் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, தேவனை நம்புங்கள். தேவனங்களோடு கூட இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். இணைந்திரங்கள் கிருபை நேயவானுடையினூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: சக்தி எஃப்எம் பிரவுன்ஸுடன் இணைந்து தங்கமான டிராக்டருக்கு சக்தி அளிக்கவும், தங்கமான இரண்டு கண்களை பராமரிக்கவும், தங்கமான டிராக்டர் மூலம் சிறந்த வேலைகளை மேற்கொள்ள பிரவுன்ஸ் நிறுவனம் உங்களை தேடி வருகிறது. அத்தோடு கண் பரிசோதனை மற்றும் இலவசமாக மூக்கு கண்ணாடியையும் பெற்றுக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கு சிறப்பு விலை கழிவுகளுடன் இலவசமாக வாகன எஞ்சினையும் பரீட்சித்துக் கொள்ளலாம். மேலும் பல பரிசுகளுடன் செப்டம்பர் 4-5 திகதிகளில் கிளிநொச்சியில் சந்திக்க தயாராகுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 07734577888.
1: உங்களின் நம்பிக்கையை வென்ற வலையமைப்புடன் அடுத்த கட்டத்தை நோக்கிய இணைப்பினை பெற நீங்கள் தயாரா? இலங்கையின் மிகவும் நம்பகமான வலையமைப்புடன் 5G அனுபவத்தை பெற்றிடுங்கள். SLT Mobitel 5G இன்றே www.sltmobitel.lk விஜயம் செய்யுங்கள்.
2: செலான் குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி, இப்போது 5 10.5% வட்டி.
3: அருமையான மில்க் டீ சுவையை அனுபவிக்க மில்க் மை டீ ஒன்ன ட்ரை பண்ணுங்க.
4: நிகழ்ச்சிக்கான வழங்கிட்டு இருக்காங்க அபான்ஸ். அபான்ஸ் 6.5 kg புலி ஓட்டோ டாப் லோடர் சலவை இயந்திரத்தை நீங்க ₹1500 முட்பணமா செலுத்தி இன்றைய தினம் வாங்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினம் மட்டும் இல்ல, அவங்க இப்ப வழங்குறாங்க. அப்போ முட்பணமா 1500 நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா தவணை செலுத்துற கட்டணம் வந்து ரொம்ப பெருசா இருக்குமே, பெரிய தொகையா செலுத்த வேண்டியிருக்குமே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்களா? கவலையப்படாதீங்க, தவணையா நீங்க செலுத்த வேண்டியது 6517 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரை அயன் ஒன்றையும் நீங்க வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய
5: நெல்லூரில் பாரதியார் சிலைக்கு அருகில் செப்டம்பர் 7 முதல் 9 வரை 6 வீடுகளின் திருவருட்பு சாதம், நியூஸ் திரைப்பரீட்சை, குரல் தேர்வு, கலை நிகழ்வுகள். நியூஸ் நல்லூரில் பழனி, சந்திப்போம் நல்லூரில்.
6: அனுசரணை வழங்குவது
7: ஹீரோ ஜூம் 125R சம வேலைக்காரன்.
8: ரன் சுரக்ஷா, ஒரு வீதமற்ற மிக குறைந்த வட்டி வீதத்தில் 15 வரை திரும்ப செலுத்தும் வசதி.
9: அத்தியாவசிய போஷணி பதார்த்தங்கள் 24 உள்ளடங்கிய சஸ்டிஜன்.
10: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது.
11: சன்கிராஷ் 500 ml விலை ₹150.
12: பிம்மல் பிளான்டேஷன், இயற்கை உணவின் புதிய தேர்வு.
13: கோல்டன் அக்ரோ வெஞ்சர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து வனிலா ஏற்றுமதி வியாபாரத்தின் மூலம் அதிக லாபத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்பவோ பணம் பெறவோ தேவை என்றால் இருக்கவே இருக்கிறது செலன் வங்கியின் வெஸ்டர்ன் யூனியன் சேவை.
1: எனக்கு
2: ஒரு தொதல் தான் தம்பி, இந்த 3000 எல்லாம் காசு.

0: மக்கள் குரல் வழங்குவது The Motor Show 2026 செப்டம்பர் 11 12 13 தேதிகளில் BMICHல் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை ஏற்பாட்டாளர்கள் மாஸ் எக்ஸிபிஷன் அண்ட் கன்வென்ஷன்
1: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில் NLP ட்ரையல் ஒத்து மூலம் கையிலே காசு ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு தேசிய ரத்தர் சபை
2: அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்
3: அதிகபட்ச பாதுகாப்பு உயர்ந்த மதிப்பீடு அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி
4: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் PLC ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே
5: நாட்டின் பொது போக்குவரத்து மீதான மக்களின் நம்பிக்கையையும் திருப்தியையும் மேம்படுத்துவதில் ரயில் கடவைகள் முக்கிய இடத்தை பிடிக்கின்றன ரயில் மற்றும் வாகனங்களுக்கு இடையிலான விபத்துகளை தவிர்த்து வாகன சாரதிகள் பயணிகள் மற்றும் பாதசாரிகளின் உயிரை பாதுகாப்பதில் ரயில் கடவைகளின் தேவை அத்தியாவசியமானதாகும் எனினும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கரச்சி முதல் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் காணப்படும் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் பற்றியே இன்றைய மக்கள் குரல் ஆராய்கின்றது ஆம் கரச்சி முதல் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் மொத்தம் 14 ரயில் கடவைகள் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளாக காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதனால் அன்றாடம் மிகுந்த அச்சத்துடனேயே போக்குவரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ரயில் விபத்துகள் அண்மை காலமாகவே கணிசமாக பதிவாகி வருகின்றது இந்த நிலையில் உயிரிழப்புகளும் பதிவாகி வருவதாகவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தமது போக்குவரத்தை பாதுகாப்பானதாக மாற்றும் வகையில் உரிய அதிகாரிகள் தலையிட்டு பாதுகாப்பான ரயில் கடவைகளை அமைத்து தருமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர்
6: கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவுகளுக்குட்பட்ட ஆனையரவு முதல் இரணைமடி சந்தி வரையான பகுதிகளில் அமைந்துள்ள புகையிரத கடவைகளில் 14 கடவைகள் பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளாகவே இதுவரை காணப்படுகின்றன இது விடயமாக துறைசார் திணைக்களங்களுக்கு பல தடவைகள் தெரியப்படுத்தப்பட்டு எவ்வித முன்னேற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை பாதுகாப்பற்ற கடவைகளில் நடைபெறும் விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதை தவிர்க்க முடியாதுள்ளது எனவே இது விடயமாக உரிய திணைக்களம் உடனடியாக கரிசனையும் தலையீடும் செய்து கிளிநொச்சி மாவட்டத்தின் ஆளுகை பகுதியில் கடவுகளை பாதுகாப்பான கடவையாக மாற்றம் செய்வதற்கும் தயவுடன் கேட்டுக் கொள்கின்றோம்
5: சமிஞ்சை விளக்குகள் தானியங்கி கதவுகள் மற்றும் சீரான இயக்கத்துக்கு வழிவகுப்பதுடன்

0: ஃபேஷன் பக் ஹாலிடே டீல்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் இரண்டு ஃப்ரீ. பெண்கள் ஆண்கள் சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. ஃபேஷன் பக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
1: அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
2: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
3: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே.
1: முத்தோட் சமூகத்தின் நம்பகமான உறுப்பினராக நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட கிளை வலையமைப்பை கொண்ட ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி வழங்கும் ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள்.

எங்களுக்கு ஆதரவாய் வந்தவரே, நீரூற்றாய் வந்தவரே, எங்களை காண்கிற தெய்வமே, எங்களை விசாரிக்கிற தெய்வமே. We want to bless your name. We want to worship your name. சேர்ந்து அவரை ஆராதிப்போம்.

கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உன் பாதையை அறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கலாம். வனாந்திரம் போல உடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கலாம். வறட்சியான நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை எல்லாம்

0: பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை இணைய வானொலியின் ஊடாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒரு அழகான பாடலை கேட்டோம். எப்பொழுதும் மனிதனோ முகத்தை காண்கின்றான், ஆனாலும் உள்ளான ஒளி உதயங்களை காண்கின்ற தேவன் கெத்தர் மாத்திரம். எங்கள் சிறுமியை கண்ணோக்கி பார்ப்பதற்கு அவர் மாத்திரமே உண்டு. கெத்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதுமே எந்த ஒரு கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மாத்திரம் நம்புகிறவர்கள் எப்பொழுதும் செழிப்பார்கள். கெத்தர் எப்பொழுதுமே எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்துவார்.
1: ஆம்பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்வு வனாந்திரமான பாதையாக இருந்தாலும் அந்த வனாந்திரமான பாலைவனத்தையும் சோலைவனமாக மாற்ற எங்களுடைய கர்த்தரால் மாற்ற முடியும். அருமையானவர்களே, எங்களுடைய பாரங்களையும் மனக்கவலையும் நாங்கள் எங்களுடைய கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் அவரில் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாகவே எங்களுடைய எங்களை தூஷிக்கிற மனிதர்களுக்கு முன்பாக எங்களுடைய தலையை உயர்த்தி எங்களை வாழாக்காமல் தலையாக்கி எங்களை கீழாக்காமல் மேலாக்க எங்களுடைய தேவனால் நிச்சயமாகவே முடியும். ஆகவே நாங்கள் எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் எங்களுடைய வாழ்வை மாற்றுவார். அன்று வனாந்திரத்திலே ஆகாரின் அழுக்குரலை கேட்டு தண்ணீரை உண்டாக்கின கர்த்தர் எங்களுடைய வனாந்திரமான வாழ்விலும் நீரோற்றை உண்டாக்க அவரால் முடியும். பிரியமானவர்களே, எங்களுடைய முழு விசுவாசத்தையும் நாங்கள் தேவனிடத்தில் வைப்போம், அவரில் நம்பிக்கையாயிருப்போம். உண்மையான இருதயத்தோடு நாங்கள் அவரை தேடுவோம். நிச்சயமாகவே அந்த பீரி கூட இருந்து எங்களை காண்கிற கேத்திரங்களோட கூட இருந்து